Hola, no está que si yo que manejo, lo le le lo le lo lo la, na le le go lo lo lo le la, lo le le lo le lo lo la la, lo le go lo lo lo le la, lo le go lo le lo lo.